0: பேசு.
1: இன்னும் மாறு எல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோசு.
0: Hey, don't stop dancing. Punagalu loading.